பாய் ஜிப் பாய் ஹுபாவ லுக் பாய் ரிகி டிங்க பிபி டிங்க இங்க மிங்க டிக்க தும் எங்க பிகி ஹரக்கிடி ஹும்ப டுப டுபக்கு ஐ சொக்கு மக்கு ஜிங்கி லக்கே ஐ சொக்கு மக்கு ஜிங்கி லக்கே அரே